0: Chennai beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: வணக்கம் அண்ட் வெரி குட் ஈவினிங் மை டியர் மக்களே, வெல்கம் டு யுவர் வீக்கெண்ட் வைப்ஸ் ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன்.
1: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
0: வீக் டேஸ் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து டயர்ட் ஆகிட்டு எப்படா வீக்கெண்ட் வரும்னு வெயிட் பண்ணி ஃபைனலி வீக்கெண்ட் வந்ததும் என்ன அதுக்குள்ள முடிய போகுதுன்னு ஃபீல் பண்ணாம சரி ஓகே அடுத்த வாரம் பாத்துக்கலாம்னு பாசிட்டிவா இருங்க, நல்லதே நடக்கும். அண்ட் சில் பண்ற கேப்ல அடுத்த 3 hours 3 மணி நேரம் வந்து நான் உங்க கூட டிராவல் பண்ண போறேன். காலிவுட் அப்டேட்ஸ் நிறைய காத்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க ஈவினிங்க சில் பண்ற மாதிரி பல மியூசிக்கல் டிராக்ஸும் வந்து ஆன் த வே. நிறைய பேசலாம், சிரிக்கலாம், கொஞ்சம் சென்னை வைப்ஸ இங்கேயும் ஃபீல் பண்ண போறோம். அண்ட் முக்கியமா நம்ம ஷோல வந்து அடிக்கடி எல்லாரும் கேட்பாங்க, தலா தளபதி அப்டேட் இருந்தா கொடுங்க அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு தளபதியே அப்டேட்டா வந்திருக்காரு இல்லையா, வைபுக்கு ஏத்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் பேசலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ லிசனிங் ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். யூஷுவலி தமிழ் சினிமால ஏப்ரல் மே சம்மர் வந்தாலே செம்ம இம்பார்ட்டன்டான ஒரு சீசன் சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் நியூ இயர் ஹாலிடேஸ், சம்மர் வெக்கேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து தியேட்டர்ஸ்ல கல்லா கட்டுற மாதிரி பல திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் பீக்கான டைம்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் வந்து பாத்தீங்கன்னா காலிவுட் கொஞ்சம் ஏமாற்றமான மாதமா தான் இருந்திருக்கு. ஏன்னா ஏப்ரல் மந்த்ல மட்டுமே 20க்கு மேற்பட்ட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் ப்ராப்பரான பிளாக் பஸ்டர்னு சொல்ற அளவுக்கு எந்த படமும் பெருசா ரீச் ஆகலன்றதான் உண்மை. முக்கியமா வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்த படங்களான லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, மிஸ்டர் ரெக்ஸ் அண்ட் கரா இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும்போது பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவரேஜான ரெஸ்பான்ஸ்னால கலெக்ஷன்லயுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த ஒரு காலிவுட் சரிவுக்கு என்ன காரணம்னு அலசி ஆராய்ந்து பார்க்கும் போது என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசன் ஐபிஎல் எலெக்ஷன் எக்ஸாம்ஸ்னு பல சுவாரஸ்யமான அம்சங்கள்லாம் நம்மள சுத்தி இருக்கும் போது ஆடியன்ஸ் போய் தியேட்டர்ஸ்ல படம் பாக்குறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸுமே கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. முக்கியமா செலக்டிவான படங்களை மட்டும் தான் பாக்குறாங்க. அதுவும் படம் நல்லா இருந்தா மட்டும் தான் தியேட்டர்ல போய் பாக்குறான்ற மாதிரி ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதுவும் ப்ரொடியூசர்ஸ் என்னதான் நீங்க ஒரு படத்தை பயங்கரமா பில்டப் பண்ணி கொடுத்தாலும் படம் நல்லா இல்லாட்டி நான் பார்க்க மாட்டேன்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான். இனி அடுத்து வர படங்கள் எப்படி இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ காலிவுட்டை பொறுத்த வரைக்கும் சம்மர் 2026 எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்தாலும் ரிசல்ட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, இதான் உண்மை. அப்டேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பேசுவோம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜே யஷோ, லிசனிங் ரேடியோ சுனோ.

காலிவுட் தமிழ் சினிமால நாளுக்கு நாள் பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் எல்லா படங்களும் ஹிட் கொடுத்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருதான்னு கேட்டீங்கன்னா அது டவுட்டா தான் இருக்கு. அதனால இந்த மாசம் ரிலீஸ் ஆன டாப் 5 தமிழ் காலிவுட் படங்கள் என்னன்னு பார்க்க போறோம். பாக்ஸ் ஆபீஸ் மற்றும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வச்சு 5 படங்களை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். நம்பர் 5ல இருக்க படம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ். ஆர்யா கௌதம் கார்த்திக்னு முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் காஸ்ட் பண்ணி ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்டைலிஷ் சஸ்பென்ஸ்னு எல்லாத்தையும் உள்ள வச்சு ஹாலிவுட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இந்த படத்தை எடுத்திருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட வந்து முழுசா போய் இந்த படம் சேரல, அதான் உண்மை. ஏன்னா படத்தை பார்க்கும்போதே பட்ஜெட்லாம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் கிளைமேக்ஸ் வந்து புரியறது கொஞ்சம் டைம் ஆகுதுன்ற மாதிரி கன்ஃபியூஸாகவே இருக்காங்க ஆடியன்ஸ். அதனால நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்குது மிஸ்டர் எக்ஸ். 4th இடம் 4th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2. தமிழ் சினிமாவில் இந்த கிரைம் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் அப்புறம் இந்த சீக்குவல் கியூரியாசிட்டிலாம் பயங்கரமாக இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தை பார்க்கும்போதே அதில் இருக்க போலீஸை விட இந்த க்ளூஸ்லாம் நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால நம்ம லிஸ்ட்ல 4th இடம் காளிதாஸ் 2. 3rd பிளேஸ் அதில் இருக்க போலீஸை விட இந்த க்ளூஸ்லாம் நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால நம்ம லிஸ்ட்ல 4th இடம் காளிதாஸ் 2.

பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஆடியன்ஸ் மத்தியில் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா தனுஷ் அவர்களோட நடிப்பு அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் வந்து பயங்கரமா பக்காவா செட் ஆயிருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, பார்க்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஓடிடியில ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலியோட சேர்ந்து பாருங்க. நம்ம லிஸ்ட்ல டாப்ல இருக்க படம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தாய் கிழவி. இந்த மந்தோட சர்ப்ரைஸ் வின்னர் இவங்க தான். ஏன் கேட்டீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாரையும் கட்டி போட்டு கனெக்ட் ஆன ஒரு படம் தாய் கிழவி. முக்கியமா இந்த படத்துல வர எமோஷனல் சீனா இருக்கலாம், வில்லேஜ் பேக்ட்ராப்னு எல்லாமே பக்காவா இருக்கும். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ராதிகா மேம். அவங்க இந்த படத்துல ரிப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே கிடையாதுன்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பர்டிகுலர்லி கிளைமேக்ஸ் அண்ட் இந்த அம்மா சென்டிமெண்ட் சீன்லாம் பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு வெளில வந்த பாதி பேர் கண்ணில் கண்ணீரை பார்த்தேன். அதுதான் அந்த படத்தோட பாதி வெற்றின்னு நினைக்கிறேன். முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி சிம்பிளா இருந்தாலும் ஆர்ட்டை டச் பண்ற மாதிரி பல படங்கள் வரும்போது அதையும் கொண்டாடுறதுக்கு பல பேர் இருக்காங்கன்றதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் இந்த வார டாப் 5 ரீசன் தமிழ் ரிலீசஸ் ஆஃப் காலிவுட் அப்படின்றத பார்த்திருக்கோம். இதுக்கப்புறமா ரெண்டு

0: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜி யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். காலிவுட் சினிமா அப்டேட்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அபிஷியலி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. இது சம்மர் சீசன் கிடையாது, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் மாதிரி ஃபீல் பண்றோம். ஏன்னா காலங்காத்தால 7 மணிக்கே அலாரம் வச்சு வெளியே போனாலும் சுட்டெரிக்கும் சூரியன் நம்மளை பார்த்து நல்லா இருக்கியா மச்சின்னு பல்ல காட்டுற மாதிரியே ஃபீல் பண்றோம். ஏன்னா எல்லாரும் டெய்லி யாஃப்ரையர்ல சமோசா மாதிரி வந்துகிட்டு இருக்கோம்.
1: என்ன வெயில், என்ன வெயில், 110 டிகிரி ஆகியா, 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும்.
0: இந்த சீசன்ல கத்தார், துபாய், சவுதி, பஹ்ரின், எந்த மூளைக்கு போனாலும் ஒரே ஸ்டோரி தான். காலங்காத்தால கார் ஓபன் பண்ணா இது கார் சீட்டா இல்ல தோசைக்கல்லான்னு உங்களுக்கே டவுட் வரும். ஏன்னா அவ்வளவு சூடா இருக்கு. இந்த டைம்ல எல்லாரும் ஹெல்தியா இருங்க, நிறைய தண்ணி குடிங்க. முக்கியமா இந்த டைம்ல வந்து இந்த ஃபுட் டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, டெலிவரி பாய்ஸுக்கு தான் வந்து ரியல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் ஆக்சுவல் அவெஞ்சர்ஸ். ஏன் சொல்றேன்னா, 45 டிகிரியில வெயில் அடிச்சாலும் நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்து டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்து 5 ஸ்டார் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, சந்தோஷமா சாப்பிடுங்கன்னு சொல்ற அந்த மனசுதான் கடவுள் இல்லையா. அதனால ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு த டெலிவரி பாய்ஸ். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, ஹீட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, வெயில் 55 டிகிரி செல்சியஸில் அடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு டெய்லி கராக் டீ, ஷவர்மா, சாண்ட்விச் இல்லாமல் இந்த நாளை போக்க முடியாதுன்னு என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. பட் இருந்தாலும் ஹெல்தியாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஸோ மக்களே, ஏசி ரூமில் சில் பண்ணிக்கிட்டு வேலை பார்க்குற உங்களுக்கும், சைட்டில் ஸ்வெட் ஆகி கஷ்டப்படுற உங்களுக்கும் இந்த பாட்டை வந்து டெடிகேட் பண்ண போகிறேன். கீப் லிஸ்னிங், சில் பண்ணுங்கள், மெல்ட் ஆகாதீங்க, ஸ்டே டியூன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜி யஷோ.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்

0: വെൽക്കം ബാക്ക് ടു ദ ഷോ മൈ ഡിയർ മക്കളെ. വി ആർ ലിസണിംഗ് ഫിൽട്ടർ കോഫി. നാവ് ആർജി യശോ. സ്റ്റാർട്ട് ടു ദ ടോപ്പിക്. കോളിവുഡ് അപ്ഡേറ്റിൽ വന്ന് എല്ലാ സൂര്യ ഫാൻസും അവളോട് എതിർപ്പാത്തിട്ടിരുന്ന ഒരു പടം കറുപ്പ്. ഇന്ന പടം എപ്പോ വരും പാത്തിട്ടിരുന്നീ. ബട്ട് ഉള്ള വായിലെ സക്കരയെ പോടുന്ന മാതിരി പടത്തെ വന്ന് റിലീസ് പണിട്ടാങ്ക. ആർജെ ബാലാജി ഇപ്പി ഒരു ഡയറക്ടറോ അപ്പിടിനെ എല്ലാരും അണ്ണാന്ന് പാക്കുന്ന അളവുക്ക് വന്ന് പടത്തെ സിതിക്കിരിക്കാറുങ്ക.
1: എന്ന സുനെ കടവലേ വന്നാലും കോർട്ട് പ്രൊസീജറ മാറ്റ മുടിയാടാ. പാത്തിട്ടണ്ടാ.
0: முக்கியமான மக்களா பிடிச்ச எவர்கிரீன் கப்பிள் சூர்யா த்ரிஷா காம்பினேஷன்ல இன்னொரு படத்தை வந்து பார்த்து ரசிக்க போறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்துல வந்து எல்லா புகழும் ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படின்னு பல சர்ப்ரைசஸ் இந்த படத்தை வந்து காத்துட்டு இருக்கு. படத்தை பார்க்கும் போதே புரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஜஸ்ட் ரெகுலர் கமர்ஷியல் படம் மாதிரி இல்லாம ஒரு ரூரல் பேக்ட்ராப் ஜஸ்டிஸ் டிராமா ஆக்ஷன் எமோஷன்லாம் கலந்து பக்தி பரவசமா அந்த படத்தை வந்து செதுக்கியிருக்காரு ஃபேன்ஸுக்காகவே. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் கன்ஃபார்மாக ஒன் கேரண்டி, குடும்பத்தோட போய் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய வலு சேர்த்துருக்கிறது வந்து மியூசிக் தான். இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு தெரியும் இந்த சாய் பியங்கர் கையில் ஏதோ ஒரு சரக்கு இருக்குது அப்படின்ட்டு. பட் பக்காவாக மியூசிக் போட்டிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே. ஓவரால் படத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கருப்பு, ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு கிளியர் சிக்னல் கொடுத்துருக்கு. இது ஆக்ஷன் படம் மட்டும் இல்லை, ஜஸ்டிஸ் பிலீஃப் அண்ட் எமோஷன்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மாஸ் ட்ராமா படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட சேர்ந்து போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்கு. இந்த ஹை எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு கருப்பு மூவிலிருந்து. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ஷோக்கில் வரலாம். இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. இல்லைன்னா அவங்க ஆர்ஜே ஷோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டைலிஷ் காம்போ டேரக்டர் ஹீரோக்கான அந்த காம்பினேஷனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, தல, அஜித் அண்ட் விஷ்ணுவர்தன். இவங்க காம்போவில் ரிலீஸ் ஆன ரெண்டு படங்களான பில்லா அண்ட் ஆரம்பம், இந்த ரெண்டு படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா காலிவுட்லேயே வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ். அதுலேயும் ஸ்பெஷலி 2007 ரிலீஸ் ஆன பில்லா படம், எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் அதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. அதாவது 2007 ரிலீஸ் ஆன இந்த பில்லா படம் வந்து அஜித் சார் கரியர்லேயும் ஒரு மாசான ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்னதான் விஷ்ணுவர்தன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தையே ரீமேக் பண்ணியிருந்தாலும், அந்த படத்தில் அஜித் சாரோட ஸ்வாகு, ஸ்டைலு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு எல்லாமே வேற லெவலில் இருக்கும். இந்த படத்துக்குமே வந்து பயங்கரமான பூஸ்டாக இருக்கும், ஸ்பெஷலி யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக். அப்படிப்பட்ட கல்ட் கிளாசிக் பில்லா திரைப்படம் பல வருஷங்களுக்கு அப்புறமா மறுபடியும் ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கெஸ் வாட், இந்த படம் வந்து 2 weeks கலெக்ஷன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின்படி 32 lakh சொல்கிறாங்க. வா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்குது. அண்ட் யூனோ வாட், என்னதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களை மறுபடியும் தியேட்டரில் போட்டாலும் அதை பார்க்குறதுக்கும் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. பட் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் என்னதான் மாசான படங்களான மங்காத்தா, பாக்ஷா, சிவாஜி, கில்லி, துப்பாக்கின்னு பல ஆக்ஷன் மூவிஸை ரீரிலீஸ் பண்ணாலும், என்ன மாதிரி சினிமா லவ்வர்ஸுக்கு அன்பே சிவம், 7G ரெயின்போ காலனி, 1001 மாதிரி படங்களையுமே வந்து மறுபடியும் போடுங்க, அதையும் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் என்ன மாதிரி காத்துட்டு இருக்குன்னு நம்புறேன். இப்போ நீங்க என்னை பார்த்து கேட்கலாம், இந்த மாதிரி படங்கள்லாம் ப்ரோ இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் கூகுள்லேயுமே இருக்கேன், அதையே மறுபடியும் போய் தியேட்டரில் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. பட் உங்களுக்குலாம் தெரியாத ஒரு மேட்டர் சொல்லவா, சினிமா அண்ட் மியூசிக் அப்படின்றது வந்து ஜஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு வகையான டைம் ட்ராவல் மாதிரிங்க. ஆல்ரெடி பார்த்த படமாக இருந்தாலும் சரி, பல வருஷம் கழித்து அந்த படத்தை வந்து போய் ஒரு தியேட்டரில் உட்காந்து மறுபடியும் அந்த படத்தை பார்த்து ரசிக்கும் போது நமக்குள்ளே இருக்க கடந்த கால நினைவுகள், எமோஷன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல்னு பல விஷயங்கள் பட்டாம்பூச்சி மாதிரி நம்மளை தேடி வந்து வந்துட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஓடிடியில் வந்து வீட்டில் உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டே பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மூடை செட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில், சிவாஜி படத்துல இருந்து வாஜி வாஜின்னு ஒரு பாட்டை கேட்டு மறுபடியும் ஷோக்கில் ஜாயின் பண்ணலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜியா ஷோ பண்ணி ஒன் ரேடியோ சொன்னேன்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஒரு சூப்பரான ஒரு பாட்டை கேட்டு மறுபடியும் ஷோக்குல வந்திருக்கீங்க. இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒரு குளோபல் வைப் சினிமா அப்டேட் பார்க்கலாமா? டான்ஸ் நடனம்னு சொன்னாலே நமக்குலாம் வந்து மைண்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் நேம் மைக்கேல் ஜாக்சன். வேர்ல்டு ஃபுல்லா டான்ஸை வந்து ரெவல்யூஷனை மாத்தி வச்சிருக்க ஒரு லெஜண்ட் தான் மைக்கேல் ஜாக்சன். அவரு அவர் மாதிரி ஆடவும் முடியாது, பாடவும் முடியாது. எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அவர் போட்ட மூன் வாக்கியே மூணு நாளா பிராக்டிஸ் பண்ணி முட்டி வழியெல்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸர் அவரு. அப்படிப்பட்ட லெஜண்ட் மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கைய வரலாறு திரைப்படமா எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல். நிறைய பேர் அந்த படத்தை பார்த்திருப்பீங்க, பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. முக்கியமா அந்த படம் வந்து அவரோட ஜேர்னி, ஸ்ட்ரகிள், சக்சஸ் எல்லாத்தையும் ஒரு பயோபிக் ஸ்டைல ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. பயோபிக்னு சொன்னதும் நம்ம ஊர்லயுமே ரிலீஸ் ஆன MS தோனி, சச்சின், காந்தி மாதிரியான ரியல் லைஃப் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே கேட்டகரியில தான் இந்த படமும் இருக்கு. பட் இதுல ஒரு மேஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு திரைப்படமா இல்லாம அதுக்குள்ள டான்ஸ், எமோஷன், குளோபல் ஐகான் இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது ஆடியன்ஸோட ஈஸியா கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து பல வாய்ப்புகள் இருக்கு. ஓவரலா பார்த்தோம் அப்படின்னா மைக்கேல்ன்றது வந்து நாட் ஜஸ்ட் அ ஃபில்ம், இது வந்து ஒரு ட்ரிபியூட் டு தி லெஜண்ட் ஹூ மேட் திஸ் வேர்ல்ட் டான்ஸ் மாதிரி அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்மளோட இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவோட ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன் இன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் சினிமால ஒரு கல்ட் யூனிவர்ஸ்னு சொன்னாலே இமீடியட்லி மைண்ட்ல ஒரு ஒரு திரைப்படம் வடசென்னை. வடசென்னைன்னு பேரை கேட்ட உடனே மைண்ட்ல ஒரு பிஜிஎம் கண்டிப்பா ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வருமா வராதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பல வருஷமா பல கேள்விகளை வெற்றிமாறனை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் இந்த அப்டேட் இருக்க போகுது. அதாவது வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சிலம்பரசன் டிஆர் வச்சு பண்ணிட்டு இருக்க ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா அரசன். இந்த படத்தோட ஷூட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எல்லாரும் மனசுலயுமே பல கேள்விகள் வருது. இந்த படம் வடசென்னை யூனிவர்ஸ்ல இருக்கா, இல்ல தனுஷ் வாச சிம்பு கிராஸ் ஓவர் வருமா, ராஜன் கேரக்டர் வந்து ரிட்டர்ன் ஆகுமான்ற மாதிரியான பல ஸ்பெகுலேஷன்ல இந்த படத்துக்கு வந்து ஹைப் வந்து பயங்கரமா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காஸ்டிங் கன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. சமுத்திரக்கனி ஆண்ட்ரியா மாதிரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் காஸ்ட்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்றது அந்த அப்டேட். செட்ல இருந்த போட்டோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அரசன் இஸ் டீப்லி கனெக்டட் டு த கிரியேட்டிவ் வடசென்னை ஸ்டைல் வேர்ல்டு வந்து கன்ஃபார்மா தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். படம் வரும்போது படத்துக்கான ஹைப் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இது வந்து ஒரு வெற்றிமாறன் படம், ஸோ கண்டிப்பா தரமா இருக்கும் நம்புறேன். காப்பான் மூவில இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல இருந்து ஒரு பாட்டு கேட்க போறோம். பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ நான் உங்க ஆர்ஜி யஷோ.

0: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜி யஷோ பேசிட்டு இருக்கேன். தமிழ் சினிமால ஆக்ஷன் படங்களையே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போய் எப்படா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் வரும், குடும்பத்தோடு சேர்ந்து போய் சினிமாவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாமே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி சப்ஜெக்டில் பல படங்களை ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர்னு சொல்லும்போது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் பாண்டிராஜ். அவரோட நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, முக்கியமாக பசங்க, நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி சிங்கம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. அவரோட அடுத்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிமளா அண்ட் கோ. இந்த படம் ஒரு காமெடி பிளஸ் டிராமா என்டர்டைன்மெண்ட் படமா வந்துட்டு இருக்கு. பிகஸ்ட் ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் கப்பல் ஜெயராம் அண்ட் ஊர்வசி ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் நடிச்சிருக்காங்க.
1: யாரு
2: 2000 ரூபாய் கேக்குறாங்க,
1: எதுக்கு?
2: தீபாவளிக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாமா?
1: 2000 கூலி ரூபா.
2: 2000 ரூபா அப்புறம் என்ன பண்றது? நானே ஒண்டி எல்லாத்தையும் பண்ண முடியுமா?
3: அவ்வளவு காசு இல்ல, என்ன கொடுக்க
2: முடியாது. என்ன போங்க, அப்படி என்ன ஒண்ணு பண்ணுங்க, அந்த 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க, நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கேன்.
3: உனக்கு 500 எனக்கு 500,
1: நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
0: அலோங் வித் தேம் யோகி பாபு, மிஸ்கின், சாண்டி மாஸ்டர் மாதிரியான ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸும் உள்ள இருக்காங்க. ஸ்டோரி என்னன்னு ஃபுல்லா ரிவீல் பண்ணல, ஆனா இந்த வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஃபன் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டைரக்டர் பாண்டிராஜ் ஸ்டைல வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவரோட படங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஸ்டோரி, ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஓவரால் வைப் என்னன்னா, மாஸ் ஆக்ஷன்லாம் இல்லாம ஃபேமிலியோட சேர்ந்து பாக்குற மாதிரி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பிளஸ் காமெடியான படங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, குடும்பத்தோட சேர்ந்து பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான படம் வந்துட்டு இருக்கிறது தான் வந்து பரிமளா அண்ட் கோ. படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜி யஷோ.

0: வெல்கம் பேக் டு தி ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் ஒரு பாட்டு வந்து கண்டிப்பா அந்த சோசியல் மீடியால வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும் இல்லையா? நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எல்லாம் போடுவீங்க. அந்த மாதிரி இந்த வீக் சோசியல் மீடியால செம்ம வைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்க ஒரு மியூசிக்கல் ட்ராக் பத்தி தான் பேச போறோம். டைம் ஃபார் அவர் ட்ரெண்டிங் சாங் ஆஃப் த வீக், கடைய சாத்து பை ஆஃப்ரோ அண்ட் வாசி அட்டி கல்ச்சர். இந்த சாங் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ரீல்ஸ் கார் பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிருச்சு. பாட்டோட பீட்டு தாங்க ஹைலைட். அதாவது ஒரு ஃபோக்கான பீட்ல ரோவான சவுண்டு, லோக்கல் வைபுன்னு பாட்டை கேட்க கேட்க ஒன்ஸ் மோர்னு மறுபடியும் கேட்க தோணுது. லிரிக்ஸுமே ரொம்ப கிரவுண்டடா நம்ம லோக்கல் ஸ்லாங்ல ஸ்ட்ரீட் எனர்ஜியோட இருக்கனால வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஈஸியா கனெக்ட் ஆகுது. சோசியல் மீடியாலுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ட்ராக் எல்லாம் வந்து இப்ப மெயின் ஸ்ட்ரீம் அளவுக்கு ரீச் ஆகும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பாட்டு மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பாட்டை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்களுக்கு இந்த பாட்டு வந்து நான் இந்த ஷோல கொடுக்க போறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. கீப் லிசனிங், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ.
1: சல்லா கடே சாத் சப்ப கட்டுக்கு சப்ப கொட்டுற மட்டம் தட்டுற கடே சாத் குடுத்த காசுக்கு மேல குப்புற வேல பக்கற படேல் பார்ட்டி அரைச்ச மாவை அரைச்ச டிக்கல அணைச்ச அடிச்ச காத்த நிக்கிது சேர்த்து கரன்சி நோட்டு இருக்குது பார்த்து என் மக்கள் சொல்லி ஒல்லி பெருக்கும் ஒத்து கட்டுக்கும் ஊருக்கு என்னைக்கு காத்து கருப்பு கிட்ட நிறுங்கது மெட்டு கட்டி பாட்டு பாட்டுக்கு என்னைய ஆட்டி போட்டு ஏழரை சனிக்கு இப்ப டூட்டி முடிச்சு வேலை இல்லை நீ நாடு கடது நாடு பரப்பம் ஓவர்.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். சியான் விக்ரம், விக்ரம் சார் எங்கெங்க போனாரு, அவர் படங்கள் வாரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் நம்மளை சுத்தி இருக்கு இல்லையா. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி கூகுள்லாம் அலசி ஆராய்ஞ்சி ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது விக்ரமோட அடுத்த படம் அபிஷியலி ஜூன் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. இந்த படத்தை டைரக்ஷன் பை ஆனந்த் சங்கர். யார் இவர்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து விக்ரம் சாரை வச்சு இருமுகன் அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை வந்து பண்ணி இட்டு கொடுத்துருக்காரு. அதே டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ அதனாலேயே எதிர்பார்ப்புகள்லாம் வந்து ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டே இருக்கு. அண்ட் பொதுவாகவே விக்ரம் சாரோட படத்தோட அப்டேட் வந்தாலே இந்த படத்தில் எப்படி வருவார், என்ன மாதிரி கெட்டப்லாம் போடுவார், எத்தனை கெட்டப் போடுவார்ன்ற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அதே எதிர்பார்ப்போடு இருங்க, ஏன்னா விக்ரம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கெட்டப் போடுவார், வெயிட் லாஸ் பண்ணுவார், கெயின் பண்ணுவார். அதனால எதிர்பாராத பல விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சம்டைம் நமக்கே டவுட் வரும், இதெல்லாம் மூவி ஷூட்டிங்கா இல்லை அண்டர் கவர் மிஷினான்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால இந்த படமும் வந்து அதே லெவலுக்கு இருக்கும்னு நம்புங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் சங்கரோட காம்பினேஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆல்ரெடி சயின்ஸ் ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி இருமுகன் அப்படின்னு ஒரு படத்தோட ஹிட் கொடுத்துருக்காரு இல்லையா, அதே லெவலுக்கு இந்த படத்தை எதிர்பார்க்கலாம். படம் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் டூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜே யஷோ.

சூப்பரான ஒரு பாட்டை கேட்டு மறுபடியும் ஷோக்கில் வந்திருக்கோம். இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து நிறைவு பெறும் நேரம் வந்தாச்சு. இவ்வளவு நேரம் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ரெண்டு பாட்டு சூப்பராக போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஏண்டா நீ பேசுறேன்னு கேட்காம நான் பேசுனதையும் காது கொடுத்து கேட்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி நன்றி. அண்ட் அதே மாதிரி நம்ம ஷோ வந்து வழக்கம் போல இன்னைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு நம்புறேன். பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஷோ பற்றின கருத்து கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக கூச்சப்படாமல் இன்ஸ்டாகிராமில் ரேடியோ சுனோ இல்லைனா வந்து ஆர்ஜே யஷோன்ற பேஜில் போய் டிஎம் பண்ணுங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக வந்து ரேடியோ சுனோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க, இப்போவே ஃபாலோ பண்ணுங்க. எங்கள் டீம் வந்து உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டில் நெக்ஸ்ட் டைம் டேக் கேர், ஸ்டே ஹாப்பி அண்ட் கீப் ஸ்மைலிங். மக்களை சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். அதுவரை விடைபெறும் நான், உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்ஜே யஷோ.